அவ்வை கிட்ட வருவரியனோ தேனுவா துப்புடங்க துப்புடாங்க தேனுவா துப்புடங்க துப்புடாங்க தேனுவா துப்புடங்க துப்புடாங்க தெத்தோரோ தெத்தோரமைய வைக்கி தெம்மத்தோய் கபுவைய மையே தாத்தோ ஏ கொக்கோ.